0: வந்து வேற பதினஞ்சு வருஷம் அப்படின்னு எனக்குமே இதை பேசா போயிட்டு இருக்காங்க சார்.
1: ஆமா சார், போகும்போது சொல்லுவோம்.